0: investment note has also expressed disappointment with the Chief Minister's reply, accusing the government of using the Assembly to target the opposition instead of focusing on people-centric issues. Listen in to these crucial reactions.
1: நம்ம நண்பர்கள் எது பேசினாலும் நாங்க மிசாவை பார்த்தவங்க மிசாவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிசாவை கொண்டு வந்து விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா பெரியவர்களே எல்லாருக்கும் அந்த மிசாவை பத்தின ஹிஸ்டரிய பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
2: மிசா எமர்ஜென்சியை கொச்சப்படுத்துறாரு. நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதன் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இட் டச்ட் தி லோவஸ்ட் ஆஃப் தி லோ.
3: அவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் வெரி கிளியர். ஹீ கிளியர்லி ஆன்சர்ட் தம் வென் பீப்புள் ஆஸ்க்ட். ஹீ வில் டேக் நோ மேட் ஹூ தட் பர்சன் இஸ் இன்க்ளூடிங் டிவி கேஸ் பார்ட்டி action on those people who commit crimes, whether it is economic or sexual related to the criminal activities. Now, in our action speaks louder than word. Yesterday, he did speak, but he wanted to make sure that the Tamil Nadu people understood, particularly the youngsters who did not know the real history and the future generations, he made sure it is clearly stated there. Now, our actions are very clearly showing that we are reducing the corruption, we are walking towards a zero tolerance towards corruption and crime against women. And it is shown in action. I don't think we need to speak, answer every simple question.
0: All right, meanwhile, let's get you the latest from Telangana at this point. You must note that Congress MLA T. Ram Mohan Reddy has alleged that K. Chandrasekhar Rao, as leader of the opposition, has received around 1.2 crore rupees in salary, while claiming that at least 20 crore rupees has been spent on his security, on the convoy, on travel and accommodation. Mr. Reddy further alleges that KCR has attended the assembly for fewer than 10 days and has not raised public issues in the house as well. There's also a political accusation that K. Chandrasekhar Rao is staying at farmhouses and encouraging BRS MLAs to disrupt proceedings and confront the police. That's the latest we're tracking from Telangana. Ashish joins us with the clarity we need at this point. Ashish, where has the Congress MLA got this 1.2 crore salary figure and the 20 crore expenditure figure from? And what is the BRS saying in its defense?
4: So basically, Chief Minister has made this allegation earlier this month while addressing a public meeting. In fact, Chief Minister had first spoken about that how leader of opposition K. Chandrasekhar Rao, former Chief Minister, he is not attending the assembly. After that comment made by the Chief Minister, several of the Congress leaders, including MLAs and MLC, they have demanded that KCR should resign as an MLA because he is not attending the legislative proceeding inside the assembly. In fact, last recorded appearance of leader of opposition was 25th of December in 2025. So it's almost over 6 months. KCR, the leader of opposition, he has not come to the assembly. And that's where Congress party is launching attack, mounting pressure on BRS. Meanwhile, BRS has said, in fact, we had asked this particular question to BRS working president K.T. Ramarao, the son of former Chief Minister KCR. We asked specifically that why or whether KCR will attend this assembly session, the monsoon session. And there, K.T. Rama Rao has said that, in fact, as an opposition, they are doing whatever it is required. Is Congress party need to focus their own promises and agenda, and they should cooperate and they should run the house. As a leader of opposition, as a opposition party, they will decide how they can proceed further while raising the issue inside the house, outside the house. So clearly, further escalation over this issue, KCR has yet again

0: front lines of Kargil. The fury of Operation Sindhu.
1: So many attacks.
0: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
1: It's incredible.
0: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcasting.
1: Welcome to Left, Right and Center.
0: Hard facts.
1: War-struck country.
0: Hard questions.
1: In the Ukraine.
0: 30 years of trust.
2: In the Kargil area.
1: North Ukraine.
3: In France, in Italy.
1: At Srinagar.
4: Vishnu Shom for NDTV.
0: Vishnu Shom. Only on NDTV.
5: Launch control, 0 to 100.
6: This isn't just about cars and bikes. This is about how you move. This car makes no sense, yet it makes every sense.
7: What we are sitting inside is a Joby-powered air taxi.
6: Your friend said, "Ye le le." We said, "Maybe not." Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
8: Two houses here that were struck last night.
0: The heat.
8: The telltale signs of what.
0: The dust.
8: Something has changed in Pahalgam.
0: The front lines. That's Shiv's India.
8: Pakistan Army has violated the ceasefire.
9: Welcome back. News now from Tamil Nadu, where the political battle has spilled onto the floor of the assembly, and this time it's turned deeply personal. Chief Minister Vijay launched a blistering attack on the DMK, taking aim at its corruption record and challenging the party's carefully cultivated Mr. Clean image. But one moment in that speech then triggered a fresh political storm. The DMK claims that Vijay mocked former Chief Minister M.K. Stalin's physical injury, an injury Stalin had suffered after being assaulted in custody during the emergency. And this is when Vijay as you can see, touched his chin. Now, DMK MP Kanimoyi has also accused the Chief Minister of touching the lowest of lows with his comments on Stalin. Ally CPM has also hit out at Vijay. The left says political criticism is one thing, but ridiculing a personal injury is beyond the line. And that raises the big question, has Tamil Nadu's political showdown crossed from fierce political combat into personal attack?
10: நம்ம நண்பர்கள் எது பேசினாலும் நாங்க மிசாவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிசாவை கொண்டு வந்து விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா பெரியவர்களே, எல்லாருக்கும் அந்த மிசாவை பத்தின ஹிஸ்டரிய பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
11: மிசா எமர்ஜென்சியை கொச்சப்படுத்துறாரு. நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதன் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை

0: கேலிக்கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இட் டச்ட் த லோவஸ்ட் ஆஃப் த லோ.
1: பப்ளிக் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணதுல எங்கெங்கெல்லாம் ஆதாரம் கேட்காதுங்களோ அதுல விசாரணைக்கு எந்த விதத்திலும் விசாரணையை பத்தியோ நீதிமன்றத்தை பத்தியோ எதுவும் பேசல. எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அது ஆதாரத்தை குறிப்பிட்டு பேசினார். சர்க்காரிய கமிஷனை பத்தி இந்த அவையிலே எல்லாமே இருக்கு, இருக்கிறது தானே பேசினாரு. மிசா குறிச்சு நிறைய பேசியாச்சு. மிசால யார் யார் வேணாலும் அந்த மிசா காலங்களில் திருட்டு வழக்கு, வழிப்புறை வழக்கு, பெண்கள் குறித்து வழக்கு கைது செய்யலாம். ஆனால் எல்லாமே மிசாவில் கைது செய்தால் கன்சிடர்லாம் பண்ண முடியாது. மிசாவில் வழிப்புறை வழக்கும் இருக்கும், கொலை வழக்கும் இருக்கும், திருட்டு வழக்கும் இருக்கும், இல்லை பெண்கள் குறித்து வழக்கும் இருக்கும். ஏன் 20 அம்ச திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண திருமதி இந்திரா காந்தியார் மம்மையார் இந்திரா காந்தியாரை பற்றி 21 அம்சம் திட்டம்னு சொல்லி அவதூறாக பேசினவங்க அப்போ இருந்த இப்போ இருக்க முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 21 அம்சம் திட்டம்னு அவதூறாக பேசி பல விஷயங்களை பேசின அடிப்படையில் தான் அப்ப கைது செய்யப்பட்டார்.
2: Our Chief Minister is very clear. He clearly answered them when people asked. He will take, no matter who that person is, including TV case party, action on those people who commit crimes, whether it is economic or sexual related to the criminal activities. Now, in our action speaks louder than word. Yesterday he did speak, but he wanted to make sure that the Tamil Nadu people understood, particularly the youngsters who did not know the real history and the future generations. He made sure it is clearly stated there. Now our actions are very clearly showing that we are reducing the corruption, we are walking towards a zero tolerance towards corruption and crime against women. And it is shown in action. I don't think we need to speak, answer every simple question.
3: All right, so a huge controversy after that gesture by Tamil Nadu Chief Minister Vijay, where he, you know, indicated towards his chin, and now this created a huge furor with the DMK coming into the well of the assembly, asking for it to be removed from the record. So this particular point in the speech, DMK claiming he's mocking former Chief Minister M.K. Stalin's physical injury, which he suffered during the emergency. Well, let's go across to Vijay Gopal now for more on this entire story. And Vijay, just take us through, you know, exactly what happened. This has created a huge furor. DMK asking for this to be removed from the records. However, that has not been allowed. And, DMK also hitting out at Stalin, the left also saying he's crossed a line.
4: Karki, that's right. It's not the first time M.K. Stalin's MISA arrest under political controversy. Earlier, ADMK and BJP party used to criticize M.K. Stalin for MISA arrest, questioning M.K. Stalin was not arrested under MISA, but it was during emergency time and DMK projects that as a MISA arrest. But however, yesterday, the huge controversy when Chief Minister C. Joseph Vijay tacitly referred to same MISA arrest towards former Chief Minister M.K. Stalin, and also made one hand gesture which has become huge controversy now, where left parties and DMK have strongly criticized Chief Minister C. Joseph Vijay for making that hand gesture, and also left party have expressed concern over this, and also DMK on the other hand criticized the Joseph Vijay's remark. Even today in the Legislative Assembly during Zero Hour, DMK whip E. Velu urged the speaker to expunge certain remarks made by Chief Minister C. Joseph Vijay, especially made remarks regarding the MISA arrest. But however, Speaker refused to do that, saying that, arguing that it was whatever happened in history, it has been only mentioned in the Legislative Assembly. So as per Assembly rule, it is nothing wrong in mentioning such things. But however, DMK staged a protest condemning Speaker for not expunging those words. But now DMK argues Chief Minister has stooped so low to make such remarks against former Chief Minister M.K. Stalin. Karki.
3: All right, thanks so much, Vijay Gopal, for joining us with all those details. Now, staying with some Tamil Nadu-related news and politics and personal, BJP MP and actor Kangana Ranaut has now come out in defense of actor Trisha. This amid the back-to-back political attacks that we have seen in Tamil Nadu during

0: All right, our top story. Let's get you the details from Tamil Nadu's political battle, which has spilled onto the floor of the assembly. And this time it's turned deeply personal. Chief Minister Vijay launched a blistering attack on the DMK, taking aim at its corruption record, alleged corruption record, and challenging the party's carefully cultivated Mr. Clean image. But then one moment in that speech has triggered a fresh political storm when the Chief Minister touched his chin. You can see that gesture there. The DMK claims that Vijay was mocking former Chief Minister M.K. Stalin's physical injury, an injury that he'd suffered after being assaulted in custody during the emergency. DMK MP Kari Moe has also accused the Chief Minister of touching the lowest of lows with his comments against Stalin. Ally CPM has also hit out at the Chief Minister, the left saying that political criticism is one thing, but ridiculing a personal injury goes beyond the line, it crosses a line. And that raises the big question, has Tamil Nadu's political showdown now crossed from fierce political combat into personal attack?
1: நம்ம நண்பர்கள் எது பேசினாலும் நாங்க மிசாவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிசாவை கொண்டு வந்து விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா பெரியவர்களே, எல்லாருக்கும் அந்த மிசாவை பத்தின ஹிஸ்டரிய பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
2: மிசா எமர்ஜென்சியை கொச்சப்படுத்துறாரு. நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அதை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடி எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எத்தனை பேர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, இதில் வரலாறு தெரிய வேண்டும். கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கப்பட்டா அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம மற்றவங்க மேலே குற்றம் சொல்லுவது தான் வந்து சட்டமன்ற நடவடிக்கை அப்படின்னு அதை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே the chief minister of tamil nadu vijay avargalude pechu vande it touched the lowest of the low
3: public document edala vande court la file pannadala engengala aadharam ketkaradalo adala visaranaiki endha vedhila visaranai pathiyo neethimandrathai pathiyo edhum pesala engengala